0: மாதம் அதை கொண்டுருவேன் மறைக்கு. ஆனால் இந்தியா கொடுமை ஓய்வுடா மறக்க பொருட்டு வந்துடுவோமா எச்சா மறக்க பரவாயில்ல.
1: Eat shit and die, Ricky.
2: Eat shit and live, Bill.
3: This next song has some bad words.